0: மார்னிங் வித் நித்யா, மண்டே டு ஃப்ரைடே 11 AM டு 2 PM only on ஹோம் 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: மலையாளிடா
0: brought you by Keranova Restaurant. லோகமெம்பாடுமுள்ள ருசிகள் இனி ஒரு புதிய விலாசத்தில். Keranova Restaurant, behind Park Regis, Karama.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கண்ணத்தி கடகணமுண்டத்தி பரலின் கண்டு ஜல ஜல